0: வந்தே மாத்ரம்.
1: வந்தே மாத்ரம் சுஜலாம் சுபலாம் மலயஜ சீதலாம் சஸ்ய ஷாமலாம் மாத்ரம். வந்தே மாத்ரம்

மேலே சுண்ணும் சுண்ணும் ஜாஞ்சிரே ரஞ்சும் ரஞ்சும் இது நாம துருகை எமிழன்